0: கழுத்துக்கும் நான் சிவன் போய் சாப் நான் நான் போய் சாப் என்ன எவ்வளோதான்
1: Kia ore te whānau, ko rei tēnei, utonu mai ki Tautoko FM.